0: உண்டு.
1: அல்ஹம்துலில்லாஹ் அல்லஸீ அன்அமன பிநிஅமத்தில் ஈமான் வல் இஸ்லாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிடினா முஹம்மதின் கைரில் அனாம்.